0: சொல்றீங்க பா. இந்த பூகாத்தல் முகத்து நாக்கு ஓகே, இந்த புத்தம் நாக்கும் திரு சூரிகாயும் தின மோசம் ஆமா குரமுகம் விபத்து சிமலுஹா
1: ஆயன்லகிப்பாக்கு
0: ஓய்ப்பிக்பிக்